சுண்டு வயிறு நிக்கி ருண்டு முண்டு ஜாரி ஜாரி ஜுண்டு ஜுண்டு வயிறு.